தேவ தேவ கலையாமி சுவாதி திருநாளர ரச்சனை மாயா மாளவகவுளராக ரூபகத்தாளதலிதே. தேவ தேவ கலையாமி செட்டு மாயா மாளவகவுளராக ரூபகத்தாள ரிட்டன் பை சுவாதி திருநாள்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
2: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
1: இப்போது
3: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடுகிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். வந்தேகம் என தொடங்கும் அன்னமாச்சாரியா கீர்த்தனை, ஹம்சத்வனி ராகம் கண்டச்சாப்பு தாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்தி இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
0: இப்போது
2: பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம். இனி நன்னு பாலிம்ப என தொடங்கும் தியாகராஜர் கீர்த்தனை, மோகன ராகம் ஆதிதாளம்.

0: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
2: இதுவரை பிரசாத் வெங்கட்ராமன் அவர்கள் பாடினார். கும்பகோணம் எம் ஆர் கோபிநாத் அவர்கள் வயலின், கார்த்திக் கணேஷ் ராமன் அவர்கள் மிருதங்கம், எர்ணாகுளம் எஸ் ராமகிருஷ்ணன் அவர்கள் கடம்.
0: படைப்பு சென்னை வானொலி நிலையம், ராகம் டிடிஹெச், எந்நேரமும் இந்திய இசை, 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக.
1: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's anytime Indian music.

0: உச்சிஷ்ட கணபதௌ காசிராம கிரியராகம் ஆதிதாளம்.
1: லிசன் டு உச்சிஷ்ட கணபதௌ, அ கம்போசிஷன் இன் ராக் காசிராம கிரியா செட் டு ஆதிதாள்.

0: லிசன் டு ஜெயதேவ அஷ்டபதி ராசே ஹரிமிகா இன் ராகமாலிகா செட்டு ஆதிதாள்.
1: இந்தவரைக்கு ஜெயதேவல அஷ்டபதி விண்ணாரு ராகமாலிகா ஆதிதாளம்.
0: கன்க்ளூடிங் ராகமாலிகா சௌரபம். நவ் யூ வில் பி லிசனிங் டு கருணிம்பவே ராகமாலிகா செட்டு ஆதிதாள், ரிட்டன் பை ஸ்ரீ மோதுமூடி சுதாகர்.
1: காரியக்ரமலோ சுவரிகா கருணிம்பவே ஸ்ரீ மோதுமூடி சுதாகர் ரச்சன ராகமாலிகா ஆதிதாளம்.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச். எந்நேரமும் இந்திய இசை 24 மணி நேரமும் இடைவிடாத ஒளிபரப்பு உங்களுக்காக. இப்பொழுது
2: அஜய் பத்மநாபன் அவர்களின் பாட்டு கேட்கலாம். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
3: You are listening to Ragam 24/7 DTH. It's anytime Indian music.
4: On Ragam 24/7 DTH, we bring you
5: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
2: Sri Parvati Parameshwaram Muthuswami Dikshitha Kruthiyudan nigazhchiyinai aarambikkirar. Bauli Ragam Adi Thalam.

0: அக்ஷய் பத்மநாபன் அவர்கள் பாடிக்கொண்டிருக்கிறார். டாக்டர் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடைக்குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH Anytime Indian Music, you are listening to a
2: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
0: நிகழ்ச்சியில் தொடர்ந்து ஸ்ரீகாந்திமதி முத்துசுவாமி தீட்சிதர் கிருதி ஹேமவதி ராகம் ஆதிதாளம்.

0: அரங்கிசை நிகழ்ச்சியில் இதுவரை அக்ஷய் பத்மநாபன் அவர் பாடினார். டாக்டர் எம் நர்மதா அவர்கள் வயலின், கல்லிடை குறிச்சி எஸ் சிவகுமார் அவர்கள் மிருதங்கம்.
1: On Ragam 24/7 DTH, Anytime Indian Music, we brought you
2: vocal recital by Akshay Padmanabhan. He is accompanied on the violin by Dr. M. Narmada and on the mridangam by Kalledai Kuruchi S. Sivakumar.
3: Padaippu, Chennai Vanili Nilayam, Ragam DTH, Enneramum Indi Isai, 24 Mani Neramum, Idividada Oliverappu, Ungalukkaga.
4: This program was contributed by All India Radio Chennai for Ragam 24/7 DTH. It's Anytime Indian Music.

0: This is Ragam 24/7 DTH Indian Classical Music Channel.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. இனி ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை கேட்கலாம். பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். திஸ் இஸ் ராகம் 24/7 டிடிஹெச் எனி டைம் இந்தியன் மியூசிக். லிசன் நவ் டு அ கிட்டார் ரிசைட்டல் பை ஸ்ரீ ஆர் பிரசன்னா. He is accompanied by Haridwara Mangalam Shri A.K. Palanivel on the Tavil, Shri J. Vaidyanathan on the Mridangam and Dr. S. Karthik on the Ghatam. Nigalshil Mudalil Siddhi Vinayakam Muthuswami Deekshithar Kriti Shanmuga Priya Ragam Rupakathalam. The program begins with Siddhi Vinayakam composed by Muthuswami Deekshithar in Rag Shanmuga Priya set to Rupakthal.

இனி சமயம் இதே ஹரிகேசநல்லூர் முத்தையாவாகவதர் சாகித்யம். ராகம் புத மனோகரி, ஆதிதாளம். லிசன் நவ் டு சமயம் இதே, கம்போஸ்ட் பை ஹரிகேசநல்லூர் முத்தையாவாகவதர் இன் ராக் புத மனோகரி செட் டு ஆதிதாள்.

இனி குழலூதி மனமெல்லாம், ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர் பாடல், காம்போஜி ராகம், ஆதிதாளம். லிசன் நவ் டு குழலூதி மனமெல்லாம், ரிட்டன் பை ஊத்துக்காடு வெங்கடசுப்பையர், கம்போஸ்ட் என் ராக் காம்போஜி, செட் டு ஆதிதாள்.

இனி ரா ராமா இன்டி தாக தியாகராஜர் கீர்த்தனை அசாவேரி ராகம் ஆதிதாளம். லிசன் நவ் டு ரா ராமா இன்டி தாக கம்போஸ்ட் பை சேன் தியாகராஜ இன் ராக் அசாவேரி செட் டு ஆதிதாள்.

நீங்கள் இணைந்திருப்பது ராகம் டிடிஹெச். 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பு. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டார் இசை. பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். This is Ragam 24/7 DTH Anytime Indian Music. You are listening to a guitar recital by Shri R. Prasanna. He is accompanied by Haridwara Mangalam Shri A.K. Palanivel on the Tavil, Shri J. Vaidyanathan on the Mridangam and Dr. S. Karthik on the Ghatam. Ini Taaye Tripura Sundari Periyasami Thooran Paadal Ragam Sudha Saveri Kantachapu Thaalam. Listen now to Taaye Tripura Sundari, written by Periyasami Thooran, composed in Rag Sudha Saveri, set to Kantachapu Thaal.

நேயர்கள் இதுவரை கேட்டது ஆர் பிரசன்னா அவர்களின் கிட்டாரிசை. பக்கவாத்தியங்கள் ஹரித்வார மங்கலம் ஏ கே பழனிவேல் அவர்கள் தவில், ஜே வைத்தியநாதன் அவர்கள் மிருதங்கம், டாக்டர் எஸ் கார்த்திக் அவர்கள் கட்டம். நிகழ்ச்சி ராகம் டிடிஹெச் 24 மணி நேர இந்திய இசை சேவை ஒலிபரப்பிற்காக ஆல் இண்டியா ரேடியோ திருச்சிராப்பள்ளி வழங்கியது. You are listening to a guitar recital by Shri R. Prasanna. He was accompanied by Haridwara Mangalam Shri A. K. Palanivel on the tavil, Shri J. Vaidyanathan on the mridangam, and Dr. S. Karthik on the ghatam. This program was contributed by All India Radio Tiruchirappalli for Ragam 24/7 DTH. Anytime Indian music.